0: அழகு விடர்த்திய மானத்தை பூங்காவில் கும்பிக்கும் அவளுடைய பொன் மக்களுக்கும் தேனுண்டோ. சார்
1: അവിടെ ഇങ്ങ് നിർത്തിയോ? ഞാൻ വിചാരിച്ചു കദളിപ്പൂങ്കുമ്പിൽ. ആ പിന്നല്ല,